தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு தஜனு தத்தினி தத்தினி தஜ்ஜனு தத்த சரித தனத தனுத